0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 385வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், ஸ்ரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக சாய் அன்பர் திரு ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களுடைய ஆத்மார்த்த அனுபவ உரையாடலின் கடைசி பாகம். கேட்டு ஆனந்தமடைவோம். சாய்ராம் ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களே, உங்களை தொடர்ந்து இந்த ஆத்மார்த்த அனுபவங்கள் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆத்மார்த்த அனுபவ உரையாடல் நிகழ்ச்சியிலே நாம் இது 5வது வாரமாக இந்த உரையாடலை நடத்தி கொண்டிருக்கிறோம். பகவான் எப்படி அந்த வளைகுடா போர் மூண்ட இடத்திலிருந்து உங்களை காப்பாற்றி இந்தியாவிற்கு கொண்டு வந்தார் என்பதை கேட்பதற்கே மிகவும் அபூர்வமாக இருந்தது. இப்படி பல்வேறு அனுபவங்களை எடுத்து சொன்னீர்கள். கனவுகளை பற்றியெல்லாம் கூட நீங்கள் எடுத்து சொன்னீர்கள். குறிப்பாக உங்களிடம் ஒரு கேள்வி, இந்த வளைகுடா போர் அங்கிருந்து நீங்கள் தப்பித்து வந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த ஒரு அபூர்வம் நடந்ததற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: சாய்ராம், இது எல்லாமே சுவாமியோட கிரேஸ் தான். எப்படி கிரேஸ்னாக்க, நம்ம வந்து நம்மளை வந்து டீப்பா பிரேயர் பண்ண வச்சிருவார். எப்படி திரௌபதிக்கு அந்த சேலை வேற வழியே இல்லை, கிருஷ்ணான்ட்டு கையை தூக்கும் போது அவர் கிருஷ்ணரை தவிர வேற கதியே இல்லைன்ட்டு இருக்கும்போது அப்படியே கிருஷ்ணர் பிரத்யக்ஷமாறார். அது வரைக்கும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கும் அதே மாதிரி வளைகுடாலேருந்து வெளியில வரும்போது இந்த ஸ்டாம்ப் போட்டு வெளியில அனுப்புவோம்னா சேடம் ஹுசேன்ட்ட பெர்மிஷன் வாங்கினப்புறம்தான் உங்களை வெளியில விடுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் நைட் ஃபுல்லா நாங்க அங்க உட்காந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அடுத்து நான் அவனை போய் பார்க்க போகும்போது எல்லா கண்ட்ரீஸ் எங்கெல்லாம் விசிட் பண்ணக்கூடாதோ, யுஎஸ், யூரோப் கண்ட்ரின், யூரோப்பியன் கண்ட்ரீஸ், எல்லா கண்ட்ரீஸும் நான் விசிட் பண்ணியிருக்கேன். அந்த கண்ட்ரீஸ்ல உள்ள நேஷனலிஸ்ட்லாம் அவ வந்து ஹோஸ்டேஜஸா பிடிச்சு வச்சிருக்கா. சோ அப்படி இருக்கிற சூழ்நிலை, அதுக்கு மேல வந்து எங்க ஸ்பான்சர் வந்து தப்பிச்சு போயிருக்கான், டெத் சென்டென்ஸ் வேற கொடுத்துருக்கா. அப்படி இருக்கும்போது நமக்கு வேற கதியே இல்லைன்னு சொல்லிட்டு, சுவாமி உங்களை விட்டா வேற கதியே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி அலரும் போது, அது வந்து நம்மள அறியாமலே வந்து நம்ம ஆத்மாலேந்து கூப்பிடுற குரலாயிடுறது.
0: பிரேயர்ஸ் வந்து ஆன்சர் ஆயிருக்கு அப்படிங்கிறது.
1: பிரேயர்ஸ் ஆன்சர் ஆயிருது. எனக்கு ஆத்ம நிவாசி அவர் தானே. நம்ம ப்ரே பண்ணும் போது வந்து அவ்வளவு டீப் பிரேயர்ஸ் அதுக்கு காரணம்.
0: துதிப்போர்க்கு வல்வினை போம்.
1: ஆமா ஆமா, அதுல சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரிதான் வந்து.
0: அப்போ இந்த ஒரு பிரேயர்ஸ் வரும்பொழுது இதனுடைய முடிவு வந்து ஐ திங்க் சரண்டர்ல வந்துடுறது நினைக்கிறேன்.
1: முடிவு சரண்டர் தான். கதியே இல்லைன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாத போது கையை தூக்கி இருக்கும்போது அவர் நம்மளை அப்படியே காப்பாத்திடுறார். ஸோ இந்த எபிசோட்ல, குவைத் எபிசோட்ல பார்த்தேன்னாக்க, சரண்டரும் சுவாமியை தவிர வேற கதி இல்லைன்ட்டு அவரோட பாதத்துல விழுறதுதான் வந்து காப்பாத்தியிருக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப பொருத்தமா சொன்னதுல. அதாவது நம்மளுடைய பிரேயர்ஸ், பிரேயர்ஸ்னுடைய ஒரு எண்டு வந்து ஒரு சரணாகதி. இது ரெண்டு தான் வந்து இதுல இருந்து ஒரு கிடைச்ச ஒரு பெரிய லெசன் அப்படிங்கறத இப்ப சொன்னீங்க. ஹரிஹர கிருஷ்ணன், இன்னொரு விஷயம் கனவுகளை பத்தி பேசும்பொழுது சொல்லணும்னு விரும்புறேன் நான். அதாவது உங்களுடைய கனவுகளை பார்த்தானாக்கா ரெண்டு கூறுகள் இருக்கு. பாஸ்ட் ஈவெண்ட்ஸை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி சில கனவுகள் வந்திருக்கு. அதே மாதிரி பின்னாடி என்ன நடக்க போறது அப்படிங்கறதையும் சொல்றா போல சில கனவுகள் உங்களுக்கு வந்திருக்கு.
1: நீங்க ரொம்ப இதை கரெக்டா சொன்னால், இந்த கனவுகள்லாம் வந்து ஒரு பிராடா கிளாசிஃபை பண்ணம்னாக்க, பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் ரீகன்ஃபார்ம் பண்றது சுவாமி, இல்லாட்டானக்கு சுவாமி ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் எப்ப வருதோ அதை கனவுல வந்து சொல்லியிருக்கார். இப்ப ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ்ல முன்னாடியே வந்து சுவாமி சொல்லியிருக்காருன்னு பார்த்தேன்னாக்க, எங்களோட மேரேஜ், நான் ஒய்ஃப் பார்க்காம தான் கல்யாணம் பண்ணிட்டேன், லெட்டர் வந்தது சுவாமி, அதுக்கு முன்னாடி அன்னைக்கு காலம்பர பாத தர்ஷன நமஸ்காரம் கொடுத்து ஆபீஸ் போகும்போது லெட்டர் வரும் கல்யாணம் பண்ணிக்கொண்டு சொல்லி வச்சார். இதே மாதிரி என்னோட பொண்ணோட மேரேஜ்ல வந்து பிசிக்கல் லெவல்ல 2004 வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். 6 இயர்ஸ் லேட்டர் 2010 வந்து என்னோட கனவுல வந்து சித்திராவதியிலேருந்து பையன் வரா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அவன் பார்த்துட்டு நீங்க எல்லாரும் புட்டப்படுத்திக்கு வாங்கோ அப்படின்னு சொன்னார். சோ இது பார்த்தேன்னு நடக்க போறத வந்து முன்னாடியே வந்து சொல்றார். அதுக்கப்புறம் வந்து நடந்ததை கன்ஃபார்ம் பண்ணினாரு கேட்டேன்னு. குவைத்து நடந்த ஈவெண்ட் என்ன வேலையை விட்டுட்டு வர சொன்னார். எவ்வளவு ஜென்மா எடுத்தது போறாத அவனுக்கு பாரத தேசத்துக்கு திரும்பின்னு கனவுல சொன்னார். கனவுல வந்து சொல்லி அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். வந்தப்புறம் இன்னொரு கனவுல என்ன சொன்னார்னா, நீ வந்து டெஹரான்ல ஒரு பிறவியில பிறந்திருந்த, அதுல வந்து உனக்கு கர்ம வினைகள் இருந்தது, அதனால நீ வந்து குவைத்ல சங்கடப்பட வேண்டி இருந்தது, ஆனா என்னோட கிரேஸ்ல வந்து நான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்ப டெஹரான் பார்த்தேன்னா அது வந்து பர்ஷியன் கல்ஃப், குவைத்தும் பர்ஷியன் கல்ஃப். இது ரெண்டு கனவுல வந்து சொல்லியிருக்கார். நேர்ல வந்து இன்டர்வியூல வந்து கன்னத்தை தட்டினார் சுவாமி, பர்சனல் இன்டர்வியூ. கன்னத்தை தட்டி என்ன சொன்னார்னா, நான் உன்ன வேலையை விட்டுட்டு வர சொன்ன, நீ வந்த சுவாமிக்கு சந்தோஷம் அப்படின்னு. சோ கன்ஃபார்மா வந்து ட்ரீம்ல உள்ளதெல்லாம் ட்ரூங்கறத வந்து பிசிக்கல் லெவல்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காருங்கிறது இது புரிஞ்சுறது நம்ம
0: கண்டிப்பா. அதாவது பகவான் வந்து நம்மளுடைய கனவுகள்ல வர்றது அப்படிங்கறது அது வந்து உண்மை. ரெண்டாவது, அவருடைய சங்கல்பம் இல்லாம அவர் நம்மளுடைய ட்ரீம்ஸ்ல வரமாட்டார். அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல இப்ப சாதாரணமா நமக்கு வந்து ட்ரீம்ஸ் அப்படின்னு வந்ததுனாக்கா அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். ஒண்ணு, நம்ம அன்னைக்கு எதை மனதிலேயே சிந்திச்சு கொண்டு இருக்கிறோமோ அதே தான் வந்து ட்ரீம்ஸா கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப உதாரணமா நாளைக்கு நம்ம வீட்டுல நம்ம குழந்தைகளுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருது, தேர்வுனுடைய ரிசல்ட் வருது அப்படின்னாக்கா அதை பத்தியே நம்ம வீட்டுல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அன்னைக்கு நைட்டு வந்து அந்த வந்து நம்ம அந்த மார்க் ஷீட்டை வரத பாக்குறோம், அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து ட்ரீம்ஸ் வரும். சோ நமக்கு அன்னைக்கு என்ன இருக்கோ அதுவே வந்து ட்ரீம்ஸா நைட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து சக்சஸ்ஃபுல் ட்ரீமாவும் இருக்கலாம், அன்சக்சஸ்ஃபுல் ட்ரீமாவும் இருக்கலாம். ஆனா பகவான் வரக்கூடிய ஒரு ட்ரீம் அப்படிங்கறது பகவானுடைய சங்கல்பம் இல்லாம அது வரவே முடியாது அப்படிங்கறதுக்கு இப்ப நீங்க சொன்ன இத்தனை கனவுகள்ல இருந்து ரொம்ப கிளியராவே தெரியறது.
1: ஆமாம் சாய்ராம், இது வந்து சுவாமியோட சங்கல்பத்தில் தான் வந்து அவர் ட்ரீம்ல வரார். நம்ம என்னோட ட்ரீம் நிறைய இதுல வந்து நான் நினைச்சே இருக்க மாட்டேன், நினைச்சே மாட்டேன். என்னோட ரொட்டீன் வேலை பார்த்துட்டு இருப்பேன், அது போயிட்டு இருப்பேன். ஆனா சுவாமி வந்து ட்ரீம்ல வந்து சொல்லி அதெல்லாம் பண்ணுவார். ஆனா ஒரு என்ன, நம்ம வாழ்க்கையை வந்து சிஸ்டமேட்டிக்கா அமைச்சுக்கிறோமாங்கறத வந்து அதுல வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லாமே நம்ம தாட்ஸ், வேர்ட்ஸ், டீட்ஸ் எல்லாமே வந்து சுத்தி சுத்தி எங்களுக்கு தெரிஞ்ச உலகம் சாமி தான் சார், வேற ஒண்ணுமே கிடையாது. எப்படி வந்து ஒரு ஈ வந்து ஒரு தின்பண்டத்தை சுத்தி சுத்தி வரதோ அதே மாதிரி எல்லாமே சுவாமி, எல்லாமே சுவாமி. சுவாமி உங்களை தவிர வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எதே ஒண்ணு வாங்கினோமா சுவாமிக்கு அந்த ஒரு ரூம்ல பெரிய ரூம் வந்து சுவாமி, எங்க போனாலும் அந்த அந்த ரூம் சுவாமியோட ரூம், அங்க சேர்லாம் போட்டு வச்சிருப்போம். என்னமே ஒரு வெளியில போய் எதுவுமே வாங்கிட்டு வர்றதுனாக்க, சுவாமி உங்களுக்கு நாங்க போய் வாங்கிட்டு வரோம், நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் சுவாமி. எதையும் வாங்கி கொடுத்து வந்தாலும் சுவாமி நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க சுவாமி, இன்னும் நீங்க திங்க் பண்ண வச்சிருக்க சுவாமி, நீங்க தான் திங்க் பண்ண வச்சிருக்கீங்க சுவாமி. அப்படியே அந்த மாதிரியே தான் திங்கிங் போயிட்டு இருக்கான். இதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இது வந்து நமக்கு எல்லாருக்கும் அப்ளிகபிள். இப்படியே நம்ம திங்கிங்கா இருக்கும்போது சுவாமி வந்து நான் தான் ஃபேமிலியை ரன் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம்ல ஒன்று காமிச்சார். என்னக்கு இது மாதிரி சுவாமி சேர்ல உட்காந்துருந்தார், என்ன நமஸ்காரம் பண்ண சொன்னார், வந்து நமஸ்காரம் பண்ணினேன். பண்ணின உடனே சுவாமி கேட்டார், இப்ப வந்து நீ இங்க இருக்க, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிருக்கு, இப்போ ஆத்துல யார் இருக்கான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆத்துல வந்து சுவாமி ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு. ஒய்ஃபு கூட யார் இருக்கா அப்படின்ட்டு கேட்டேன். உடனே நான் சொன்னேன், ஒய்ஃப் கூட ஒன்றும் அவ தனியா தானே இருக்கான்னு சொல்லிட்டு, இல்ல அவ மத்திரம்தான் இருக்கா ஆத்துல அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த கேள்வி கேட்டார், யாரு உங்க இதுல ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்ட்டு கேட்டார். அப்போ நான் என்ன நினைச்சேன்னாக்க, என்னோட மனசுல தோணுது நான் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலிங்கிற மைண்ட்ல அந்த கனவுல தோணிச்சு. ஆனா சுவாமிகிட்ட, சுவாமி நான் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு சொன்னேன்னாக்க அவர் பத்து கேள்வி போய்ட்டு நம்மளை உருட்டிடுவார், தலையை உருட்டிடுவார் இங்கிறதுக்கு அது பயந்து பயந்து நான் வந்து சுவாமி அது யாரு சுவாமி அப்படின்னு மேல கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீ 1986 வந்து சைப்ரஸ்ல இருந்தைய, அப்போ ஆபீஸ்ல வந்து இது வந்து 1998 வந்து வர கனவு, 12 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போய் இந்த கனவுல. அப்ப வந்து உன்னோட ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்த, அப்ப நீ ஆபீஸ்க்கு போயிருந்த, போயிட்டு இருக்கும்போது அவ தினம் வந்து டாக்ஸி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து திருப்பி வந்து ஆத்துக்கு வந்துட்டு இருந்தார். அப்போ அவ கூட யார் இருந்தா அப்படின்ட்டு கேட்டாருங்கிட்ட. அப்பவும் நம்ம மனுஷ எண்ணங்களை பண்ணுங்களா, சாதாரண ஜீவன் கேட்ட இவர் நம்மளதான் ஏதோ கிரிட்டிசைஸ் பண்ண போறாரு நினைச்சுட்டு, சுவாமி அப்போ வந்து அவ தான் தனியா டாக்ஸியில போயிட்டு வந்த அப்படின்னு, இல்ல அப்போ அவ கூட இருந்தது யாரு அப்படின்னு. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, சரி நான் வந்து இர்ரெஸ்பான்சிபிளா ஆபீஸ்ல நிறைய நேரம், அப்ப எனக்கு எல்லா 15 கண்ட்ரிக்கும் பயங்கர பிஸியா இருக்கும், சரி நீ வந்து பொறுப்பா இருந்துக்கலன்ட்டு சொல்லிட போறாருன்னு நினைச்சுட்டு, இல்ல சுவாமி நான் திருப்பி ஆத்துக்கு வந்தப்பறம் அவளுக்கு எதாவது வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சிரிச்சுண்ட, சிரிச்சுண்டு இல்ல யாரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், சுவாமி தெரியலையே அப்படின்னு. அப்போ அதுக்கிடையில எனக்கு என்னாச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துருச்சு, சுவாமிகிட்ட எப்படியா அந்த ஆன்சரை வாங்கிடணும்னு சொல்லிட்டு சுவாமி கையை அப்படி பிடிச்சினே, சுவாமி யாரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னு கை அப்படி லேசா ஆட்டின, சுவாமி தயவு செய்து சொல்லுங்களேன் சுவாமின்னு. அப்போ வேற என்ன ரொம்ப சிரிச்சுட்டார், சிரிச்சுட்டு என்ன சொன்னார், இல்ல ஆன்சரும் வந்துருச்சு எனக்கு, கொஸ்டின் நான் தானே கேட்டேன், ஆன்சரும் எனக்கு வந்தாச்சு. அது கம்யூனிகேஷன் அட் டிஃபரெண்ட் லெவல், நீ இந்த ஹியூமன் பாடியில் இருக்கும்போது உனக்கு அந்த அந்த கம்யூனிகேஷன் லெவல் உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்போ நாம் விடல. சுவாமி தயவுசெய்து யார் எட்டாவது ஃபேமிலி சொல்லுங்களே சொன்னோன்னு சிரிச்சுட்டே இருந்தார். சிரிச்சுன்னு வாசல்ல தடால்னு ஒரு பெல் அடிச்சுது. காலம்பரம் பால்காரன் வரான் ஒரு அஞ்சு ஹாலுக்கு. பெல் அடிச்சோடனே படக்குன்னு முழிச்சுட்டேன். முழிச்சோடனே என்னோட ஒய்ஃப் பக்கத்துல படுத்திருக்கா. அப்படியே தடால்னு எந்திருந்து ஏன் நம்ம ஃபேமிலி யாருமா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்ட்டு கேட்டேன். அவன் சிம்பிளா சுவாமி தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லி நான் கனவை பத்தியே ஒண்ணுமே சொல்லல. அந்த முழிச்ச ஸ்பீட்ல வந்து அவளை ஒடியை எழுப்பி நம்ம யாருமா ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு சுவாமி ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு. அப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். என்னடா இவ்வளவு தூரம் பஜன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணலாம் பண்றோம், நம்ம இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இன்னும் இந்த உணர்வு போலயே, சாமி தான் நம்ம குடும்பத்தை நடத்துறாருந்து போல. சோ ஜீவன்களோட டிராவல் இப்படிதான் இருக்கும். பொருளுக்கு எவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் நிறைய இது பண்ணாலுமே கொஞ்சம் ஒரு சின்ன சின்னதா தான் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்துல மூவ் பண்ண முடியும் போல் இருக்கு. கிரமாய் நினைச்சுட்டு அழுதேன் அன்னைக்கு. அப்புறம் ஒய்ஃப்ட சொன்னா சரி நீ பாலை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். போன உடனே அவ வந்து எங்க பெட்ரூம்ல இருந்து அந்த லிவிங் ரூம் வரைக்கும் வந்தா அதை தாண்ட முடியல. தாண்டி டோர் பக்கத்துல போக முடியல. வாச என்ட்ரன்ஸ் டோர்ல ஒரே வாசனை, மல்லிப்பூ சந்தனம் அதெல்லாம் அசாத்தியமா சாமி நிக்கிற மாதிரி. அவ அடிச்சு பிடிச்சு எங்கிட்ட ஓடி வந்துட்டா. ஓடி வந்து எங்க சுவாமி இருக்காரு, என்னால அங்க போக முடியல பாருங்கோ, அந்த ஸ்மெல்ல வந்து பாருங்கோ, நாங்க போனேன் எனக்கும் நான் தாங்கவே முடியல. அப்புறம் சவரம் மோந்து பார்த்தா மணக்கறது எல்லாம் டோட்டலி நீங்க வந்து எப்படி ஒரு கர்ப்ப கிரகத்துல இருந்தேன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதா இருந்தது. அவ்வளவு வைப்ரேஷன். அப்படியே நாங்க ரெண்டு பேரும் பஜன் பாட்டு அப்படியே சுவாமி கதவை திறந்து வாசல் தோரை திறந்து பஜன் பாடி சுவாமி நீங்க ஆத்துக்குள்ள வாங்கோண்டு மனசால அழைக்கிற மாதிரி நினைச்சுண்டு ரெண்டு பேரும் உள்ள வந்து நமஸ்காரம் பண்ணி சுவாமி நீங்க ஆசீர்வாதம் பண்ண வந்தோம். டக்குன்னு ஒரு சாமி கையில இருந்து போட்டோல இருந்து விவிதி விழுந்தது அன்னைக்கு.
0: சோ இந்த கனவு பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, இந்த மெசேஜ் இருக்கு. நம்ம எல்லா டிவோட்டிக்கும் சுவாமி கூடவே இருக்கார். நமக்கு தெரிஞ்சிருக்கு தெரியலைங்கறத வந்து அதை பத்தி நம்ம யோசனையே பண்ண வேண்டாம். எவ்வளவோ பிறவிகள் எடுத்து எங்கெல்லாமோ போய் வந்து இந்த பிறவியில சுவாமி நம்மளை அணைச்சிருக்காருங்கிறது வந்து அவரோட கிரேஸ். அந்த நம்பிக்கையில, திட நம்பிக்கையில நம்ம வாழ்க்கை தரணும். என்ன இந்த உயிர் தான போயிட்டு போறது, என்ன வீடு மக்கள் மனைவி சொந்த எல்லாம் போயிட்டு போறது, என்ன இதெல்லாம் அநித்தியமான உள்ள பொருள்னா அதுல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமே. சுவாமி கூட இருக்காருங்கிறதுல வந்து நம்பிக்கை வைக்க மாட்டோங்கிறோமே. நம்ம மனசு கல் மனசு பாருங்க, நினைச்சு பாருங்க. தெய்வமே வந்து சொன்னாலும் இதுக்கு நான் வந்து இன்னொரு ஒரு கனவை சொல்றேன். இந்த 2004 இன்டர்வியூல வந்து சுவாமி என்னோட ஒய்ஃப்ட வந்து சொன்னார், உன் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரே வயத்துல அவளும் புண்ணா இருக்கு, அவனை வந்து நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. எனக்கு அப்போ நார்மல் அசிடிட்டி ஏதோ தான் இருந்தது, பெரிய இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் வச்சுனா சுவாமி நீங்க தான் அவரை பாத்துக்கணும் அப்படின்னு, நான் பாத்துக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன ஆச்சுன்னா 2004 முடிஞ்சப்பறம் அப்புறம் எனக்கு ஒன்னும் 2004 அவ்வளவு தூரம் இல்ல. அப்புறம் 2005 இருந்து வந்து ஸ்டமக்ல வந்து இந்த ஆசிட் செக்ரீஷன் வந்து ரொம்ப கூடி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்ரி 2 hours எதனா தயிர் சாத மாதிரி சாப்பிடணுங்கிற மாதிரி இருந்தது, இன்க்ளூடிங் மிட் நைட். ராத்திரி 10, 12, 2 காலம்பரம் 4, 6 இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ என்னாச்சுனாக்க நிறைய கனவுல வருவார், நிறைய சொல்லுவார். அப்புறம் வந்து நிறைய நாளைக்கு வந்து சுவாமி பக்கத்திலே உட்கார்ந்து பிசிக்கலாவே உட்காருவார், இல்லாட்டினக்கு விஷன் மாதிரி கொடுப்பார். நம்ம மருந்து சாப்பிட்டோன்னா அந்த மருந்து எடுத்துட்டு ஒரு நாளைக்கு என்ன சொன்னாக்க நான் மருந்து சாப்பிட்டல வந்து ஒரு பாட்டில வந்து ஒரு பாதி மருந்து, அந்த பாதி பாட்டில மருந்து இருக்கு, அதை சுவாமி வச்சுட்டு உட்காண்டிருக்கார். சுவாமி நீங்க எதுக்கு இப்படி பண்றாள் சுவாமி அப்படின்ட்டு கேட்டேன். கேட்டவுடனே சுவாமி சொன்னார், இல்ல நீ இந்த மருந்து சாப்பிடும் போது நானும் உங்கூட சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். நானா எனக்கு ரொம்ப பிசிக்கல்ங்கிறது ரொம்ப வலி இருக்கும் சாயிரம், அசாத்திய வலி இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் மிஸ் பண்ணிட்டேன்னைக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் 20 hours சிவியர் பெயின் இருக்கும். அப்படிலாம் சொல்லும் போது ஒரு டைத்து 2008 என்னாச்சுனாக்க எங்காவது பக்கத்துல ஒரு சபால வந்து ஒரு பெரிய பண்டிதர், அவர் வந்து வால்மீகி ராமாயண சப்தாகம் டிஎழுனா சொல்ல போறார், ரொம்ப பெரிய உபன்யாசகர். அவர் பெயர் நமக்கு அவசியம் இல்லை இந்த கட்டத்துல. உபன்யாசகர் வந்து சொல்றாருன்னு அது சாயங்காலம் 6 to 8 வரைக்கும் நடக்கும். நான் வந்து ஒய்ஃப்ட என்ன சொன்னா, சரி நான் எனக்கு கேட்கணும் வால்மீகி ராமாயணம், நான் கும்பிடுற தெய்வம் இஷ்ட தெய்வம் இந்த ராமர், அது எப்படியாவது அந்த நான் போய் கேட்டுருந்தம்மா. அதனால வந்து 5:30 கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு அங்க போய் உட்காண்டானாக்கே ஹால்ல இடம் கிடைச்சிரும், 6 to 8 வரைக்கும் கேட்டுட்டு உடனே வந்த உடனே திருப்பி சாப்பிடலாம். பட் அது எனக்கு வலிக்கும்ங்கிறது தெரியும். அவ சொன்னா இல்ல நடுவுல வேணா நீங்க வந்து தயிர் சாதத்தை கொண்டு போயிருங்க சாப்பிடலாம். நான் சொன்னா அது ஒரு எம்பாரசிங்கா இருக்கும், அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹாலுக்கு முதல்ல போனோம். 6 போனோடனே முதல் நாளைக்கு ஒரு 7:30 எனக்கு பசி வந்துருத்து, பெயின் வந்துருத்து. அப்புறம் 8 முதல் ஃபர்ஸ்ட் டே பிரவச்சனம் கேட்டுட்டு 8 ஆத்துல வந்துட்டேன். ஆத்துல வந்த அப்புறம் என்னோட ரொட்டீன் இருந்து பட் சிவியர் பெயின் நெக்ஸ்ட் 24 hours. மறுநாளைக்கு இதே மாதிரி இப்படியா நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு போனேன். போன அப்புறம் என்னாச்சுன்னாக்க இதே மாதிரி 5:30 சாப்பிட்டுட்டு அங்க போய் உட்காந்த அப்புறம் ஒரு 7:30 ஆன உடனே ரொம்ப சிவியர் பெயின் வந்துருத்து, என்னால உட்கார முடியல, அது வந்து ரொம்ப நெருப்பை போட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். வயர் ரொம்ப சிரமமா இருக்கும் சாயிரம், அதை சொல்லியே முடியாது. அப்புறம் என்ன பண்ணேனக்கு அங்கேருந்து நான் ஒய்ஃப்ட சொல்லிட்டு நான் ஆத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல நடந்து வந்தேன். ரோட்ல என்ன அறியாமலே கண்லேருந்து தண்ணீரா வந்தது. ராமா நான் எவ்வளவு நான் வந்து உங்கள்ட்ட வந்து உங்க ராமாயணம் அப்படித்தானே கேட்கணும்னு வச்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது வந்து என்னை பாதியில எழுப்பி அனுப்பிச்சிட்டல, நான் வந்து எவ்வளவு அவ்வளவு துர்பாகியவானா, எனக்கு வேற வேலையும் இல்லை, இப்ப ஒவ்வொருத்தரும் அது இருக்கா இருக்கானு டைமும் இருக்கு, இப்படி இருக்கும்போது வந்து நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 to 9 3 hours என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தயிர் சாச்சா பண்ணானு அதாவது பண்ணிருக்கலாம், அது கூட பண்ணாம இருக்கல சொல்ற எவ்வளவு துர்பாகியம், இதை கூட கேட்க முடியல நினைச்சுன்னு அப்படியே கண்ணில ஜலமா வந்தது. ஆத்துல வந்து கதவை திறந்து அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு என்னோட ரொட்டீன் இதா இருந்தது, பட் மைண்ட்ல அதே பாயிண்ட் இருக்கு. அதுல இருந்து கொஞ்ச நாட்கள் 1 or 2 months என்ன ஆச்சுன்னா, அதுக்கடையில் நடுவில் சாமி வருவார், நிறைய எல்லாம் சொல்லுவார், ஆனா இது வந்து என் மைண்ட்ஸ்ல வந்து ரொம்ப பதிஞ்சிருந்துச்சு. நம்ம சுவாமி இதெல்லாம் எல்லாம் சொல்றாரு, நம்ம இது கேட்கவே முடியல அப்படின்னு நினைச்சேன். ஒரு நாளைக்கு சுவாமி என்ன பண்ணாருன்னா, இது மாதிரி ராத்திரி வந்து 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு திருப்பி கொஞ்சம் போல தயிர் சாதம் இந்த டைனிங் டேபிள் வச்சிருப்பேன் ஒய்ஃபு, கொஞ்சம் ஒரு 2 spoon போய் சாப்பிட்டு திருப்பி போய் படுத்துருவேன். நான் படுத்துட்டேன், படுத்துட்டு போர்வை இப்படி போத்தின்ட்டேன், போத்தின்ட்டு பாக்குறேன் காட்டில் பக்கத்துல சுவாமி உட்காந்துருக்காரு. இதெல்லாம் எப்படின்னாக்க, நம்ம படுத்துட்டு அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவார் சாயிராம், இது வந்து தூக்க ஸ்டேட்டும் இல்ல விழிப்பு ஸ்டேட்டும் இல்ல, அந்த மாதிரி அது ஒரு டோட்டலி ஒரு டிஃபரெண்ட் ஸ்டேட். அப்ப சுவாமி சொன்னார், கேள்வி என்கிட்ட கேட்டார், என்ன நீ ரொம்ப வருத்தமா இருக்க போல இருக்க வால்மீகி ராமாயணம் கேட்காம கேட்க முடியாம அப்படின்னார். அப்ப நான் சொன்னேன், சுவாமி ஆமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, கேட்கவே முடியல, நீங்க வந்து அந்த இதுல இருந்து வந்து எனக்கு எழுப்பி அனுப்பிச்சுட்டே சுவாமி, நான் 2 நாள் தானே கேட்டேன், அதுக்கு மேல கேட்கவே முடியல சுவாமின்னு. அப்ப சுவாமி சொன்னார், இல்ல அதுக்கு நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னார். உன்ன சுவாமி, நான் சொன்னேன், சுவாமி எனக்கு வந்து வருத்தம் இருக்க, நான் என்ன பண்றது, நான் ராமா ராமா ராமாண்டு சதா சர்வகாலமும் கும்பிடுற அந்த தெய்வம் வந்து அவரோட புகழ கூட நான் கேட்க முடியாம இருந்தேன், இது என்ன வாழ்க்கை சுவாமி, அதுவுமே வந்து பக்கத்துல வந்து இவ்வளவு பெரிய உபன்யாசகர் அவர் சொல்றது கேட்கறதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும், அதுவும் வந்து ஏசி ஹால் எல்லாம் போட்டு எவ்வளவு கம்ஃபர்ட், எனக்கும் வேலை கிடையாது, இப்படி இருக்கும்போது அதுல இருந்து நான் வந்துட்டேன் சுவாமி, கொஞ்ச நேரமாவது நீங்க வந்து நான் உங்கள்ட்ட ஒண்ணுமே கேட்டதில்லை, இந்த பயத்தை வலி அதெல்லாமே நான் ஒண்ணும் பண்ணல, எனக்கு வந்து நான் கேட்டது அந்த டயத்துல கேட்டது 6 to 9 வரைக்கும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அதை கேட்கணும், அதுக்கு தானே ப்ரே பண்ணினேன் சுவாமி, அது கூட நாங்க குடுக்கலையே அப்படின்ட்டு கேட்டேன். அப்போ சுவாமி சொன்னார், இல்ல நீ வருத்தப்படக்கூடாது, உனக்கு ஒண்ணு நான் சொல்றேன், என்னன்னாக்க இங்க பிரவச்சனம் கேக்குறாள அவ அவ்வளவு பேருக்கும் இந்த அனுபவம் கிடையாது, இந்த பிரவச்சனத்தை பத்தி யார பேக்கிறா, ராமரை பத்தி கேக்குறா எல்லாரும், அந்த ராமரே உன் முன்னாடி வந்து நான் சொல்றேன் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்றேன், அவ எந்த சப்ஜெக்ட் பெற்றாலும் அந்த சப்ஜெக்ட் பேசுற அந்த ராமரே அந்த அவதாரமே முன்னாடி உங்ககிட்ட வந்து பேசி நான் வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லும் போது நீ வந்து அதுக்கு மேல வருத்தப்படுறைய அப்படின்னா. அப்ப சுவாமி என்ன சொன்னாருன்னா, நீ வந்து இது கனவுன்ட்டு நினைக்க வேண்டாம், உன் முன்னாடி நடந்து நான் பிரத்யட்சமா சொல்லியிருக்கேன், இப்ப வழியை நான் நிறுத்திவிட்டேன் உனக்கு, நீ காலம்பர வரைக்கும் எந்த ஒலியே இருக்காது, புட்டப்படுத்தி உடனே வா அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே நல்லா தூங்கிட்டேன், அசன் தூங்கினா மறுநாள் காலம்பரம் எந்த பாக்கிற எனக்கு வலி எல்லாம் இல்ல, 1 to 2 hours ஒண்ணுமே இல்ல. அப்புறம் என் ஒய்ஃப்ட சொன்ன, என்னமா நமக்கு இல்லவே இல்ல சுவாமி இந்த மாதிரி சொன்னார், உண்மையிலதான் அது வந்து பாரு நடக்கிறதே அப்படின்னு சொன்னா அவளும் ஆச்சரியப்பட்டு போனான். சரி அவளுக்கு ஏதோ ஆத்துல யாரோ ஊர்ல இருந்து யாரோ வரா, எனக்கு ஆத்துல இருக்கணும்னு நான் சொன்ன முடியவே முடியாது, மறுநாளைக்கு நான் கிளம்பி போறேன் அப்படியே, சரி நீங்க போயிட்டு வாங்க சுவாமி கூட இருக்கா போயிட்டு வாங்கன்னு சொன்னார். போயிட்டு வாங்கன்னு சொன்னா அங்கேருந்து பிருந்தாவன்ல பெங்களூர் பிடிச்சு பெங்களூர்ல இருந்து மறுநாளைக்கு வந்து இதுக்கு நான் போயிட்டேன். இன்னைக்கு ட்ரெயின் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ட்ரெயின் பிடிச்சி புட்டபர்த்திக்கு போயிட்டேன். புட்டபர்த்திக்கு போன உடனே சுவாமி ஈவினிங் தரிசனம்லாம் இதெல்லாம் முடிட்டு அப்புறம் அவர் அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொன்னார்னாக்கா, சுவாமி இங்க வந்து வால்மீகி ராமாயண சப்தாகம் வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 1 வாரம் நடக்கும் அனௌன்ஸ் பண்ணினார். இது எப்படி சாயிராம், நம்ம எப்படி இது பண்ண முடியும், அதாவது நம்ம வந்து சுவாமி ஃபோல்டில் வரும்போது நமக்கு எல்லாமே கிடைச்சாச்சு, அதுல வந்து குறப்பட்டுக்கிறதுங்கிறதுல வந்து ஒரு விஷயத்துக்குமே குறப்பட்டுக்க வேண்டாம், இதை கேட்டோம் கேட்கல அப்படி இப்படி நம்ம இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி ஒன்னுத்துக்குமே ஆசைப்பட வேண்டாம், நம்ம ஒரே ஒண்ணுக்கு தான் ஆசைப்பட வேண்டாம், என்னன்னாக்கா சுவாமி எப்போது நம்ம கூட இருக்கணும், அவர் சொல்ற வழியில நம்ம எப்போது நடந்துருக்கணும், அதுக்கு அவரோட அனுகிரகம் வேணும் சுவாமி, உங்களை விட்டா எங்களுக்கு கதி கிடையாதுன்ட்டு அந்த ஆசைதான் நம்ம எப்போதும் சதாசர்வான பட்டு சாயிரம்.
0: இதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீங்க கேட்க முடியலையேன்னு ஏங்கினால் அதுக்கு பகவானே அங்க விடை கொடுத்து அங்கேயே புட்டபர்த்தியிலேயே இந்த சப்தாகத்தை அவர் அனௌன்ஸ் பண்றாரு.
1: இதுல வந்து கனவுகள்லாம் வந்து எவ்வளவு உண்மைன்னு சொல்றதுக்கு வந்து ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு, ஒரு இந்த மாதிரி உள்ளது. இது வந்து நான் பஹ்ரைன்ல இருக்கும்போது வந்த கனவு, சம் வேர் அரவுண்ட் 1984 1985 மாதிரி. அந்த கனவுல எனக்கு தெரிஞ்ச வேறு எல்லாரும் இருக்கா, ஒவ்வொருத்தரும் ஆனா வந்து பெரிய பாறாங்கல்லை தூக்கிட்டு போறோம். ஒரு ஒவ்வொரு கல் சைஸும் எப்படி எனக்கு ஒரு 3-story பில்டிங் சைஸ் இருக்கும், பெரிய சைஸ். அது எப்படி தூக்கணுங்கிறதே தெரியாது. அந்த பாரத்தை வச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கும். ஒரு கோவில் வாசல் மாதிரி இருக்கு, வெளியில வந்து ஒரு 2-3 பேர் உட்காந்துருக்க, ஒரு 3 பேர் உட்காந்துருக்கா, 3 பேர்ல வந்து சுவாமியும் உட்காந்துருக்காரு. அங்க எல்லாரும் நடந்து போறோன்னா என்ன பார்த்து சொல்றார், ஏய் நெல்லு அப்படின்னு. என்ன, நான் வந்து அவசர அவசரமா போயிட்டு இருக்கேன், ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து இவர் சைட்ல திரும்பி பார்த்தேன், எங்க போற அப்படின்னு. நான் எல்லாரோட சேர்ந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா எல்லாரோட சேர்ந்து போயிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்மள யாரும் ஒரு முக்கியமான வேலை பண்ணும்போது யாதே வந்து நடுவுல இன்டரப்ட் பண்ணி நினைக்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வருமே. அது மாதிரி சுவாமி இருக்கும்போது நான் வந்து என்னடா இந்த இவர் கேட்கறாரு இது கேள்வின்ட்டு. பட் சுவாமின்ட்டு நான் அந்த கனவுல உணரல, ஆக்சுவலா யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க மாதிரி நினைச்சேன். அப்புறம் சொன்னார், எவ்வளவு நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு பதில சொல்லிட்டோ நீ போயிரு அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன், ஏதோ சிம்பிள் கேள்வி கேட்க போறாரு இந்த மனுஷர், ஏதோ ஒரு சிம்பிள் கேள்விதான் கேட்க போறாரு, இது என்ன சொல்லிட்டு நம்ம நாட்டில் அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, ஏன் என்ன என்ன கேள்வி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், ஓ இவ்வளவு அவசரமா போறையா இருந்தார். ஆமா அது பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு. ஓ அப்படி அவ்வளவு அவசரமா போகும்போது என்ன டெஸ்டினேஷன் அப்படின்னா, எது டெஸ்டினேஷன்? நான் சொன்ன டெஸ்டினேஷன் தெரியாது. அதாவது சிம்பிளா உள்ள ஆன்சர், டெஸ்டினேஷன் தெரியாது.
0: எல்லாரோடையும் நான் கூட போறேன்,
1: எல்லாரோட கூட போறேன். ஓ டெஸ்டினேஷன் தெரியாமலே இவ்வளவு அவசரமா போறையா என்ன? அப்பவும் எனக்கு ஒண்ணுமே தோணல. ஆமா டெஸ்டினேஷன் தெரியாது, பட் எல்லாரோட நான் போயிட்டு இருக்கேன். இப்ப நான் எந்த பேசிஸ்ல அவ அவசரமா அவ எல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கேன்? இல்ல எனக்கு முன்னாடி போறவனுக்கு வந்து டெஸ்டினேஷன் தெரியும், அவன் பின்னாடி நான் போயிட்டு இருக்கேன். இல்ல அவனுக்கு டெஸ்டினேஷன் தெரியாது, அவன்கிட்ட கேளு அப்படின்னு. நான் சொன்னேன் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முன்னாடி நிக்கிறவன்ட்டு கேட்டேன், அப்பா நம்ம டெஸ்டினேஷன் என்னதுன்னு. அவன் ரொம்ப கேஷுவலா வந்து, அதெல்லாம் டெஸ்டினேஷன்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இவர்கிட்ட வந்து, அவனும் டெஸ்டினேஷன் தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னு. ஓ அவனும் இந்த மாதிரி தான் போறானா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி சாமி வந்து ஒரு சீரியஸ் கேள்வி, இந்த கிரௌட்ல வந்து ஒத்துருக்குமே டெஸ்டினேஷன் தெரியாது, ஆனா எல்லாரும் அவசரமா போயிட்டு இருக்காள் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல இல்ல அப்படிலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, டெஸ்டினேஷன் யாருக்கும் தெரியும், தெரியாமலாம் அப்படிலாம் போக மாட்டோம்னு. இந்த கிரௌட்ல ஒத்துருக்குமே தெரியாது, நீ சத்தம் போட்டு கேளு, யாருக்கேன் டெஸ்டினேஷன் தெரியுமான்ட்டு கேளு அப்படின்னு. உடனே நான் சத்தம் போட்டு கேட்டேன், இவர் இங்க பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் கேட்கிறார் யாருக்கேன் டெஸ்டினேஷன் தெரியுமான்ட்டு கேட்கிறார், நம்ம கூட்டத்துல நிறைய பேர் டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருமே, தெரியும்ட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஒரு நிசப்தம், ஒத்துருக்குமே டெஸ்டினேஷன் தெரியல, எல்லாரும் சைலண்டா இருக்கா. எனக்கு அப்போ லேசா ஒரு ஷாக் மாதிரி ஆயிருது, ஏன்னா ஒத்துருக்குமே பதில் தெரியாம நம்ம நடந்து போயிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் சீரியஸா வந்து சுவாமியை பார்த்தேன். அப்ப சுவாமின்ட்டு அந்த கனவுல சுவாமியை ரெகனைஸ் பண்ணல. உடனே சுவாமி சொன்னார், ஓ டெஸ்டினேஷன் தெரியாம இவ்வளவு பேர் அவசரமா போயிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றது உங்க காதுல, அப்போ வந்து கொஞ்சம் உறக்கம் பேசினார், நான் சொல்றது உங்க காதுல இந்த ஜென்மால ஏறாது, பல ஜென்மா கழிஞ்சு என்னை வந்து பார்ப்பாள், 1600 வருஷம் கழிஞ்சு நான் புட்டபர்த்தியில சத்யசாயி பாபாவா அவதாரம் எடுத்து நான் சொல்லும் போதுதான் உன் காதுல விழும், அது வரைக்கும் உனக்கு நான் சொல்றது புரியாது உனக்கு, ஓ அப்படின்னு சொன்னேன். அப்படியே முழிச்சுட்டு அழுதுட்டேன். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து முன்னாடி கணவர் நான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரும் சாமியை வந்து இறுக்கி பிடிச்சுக்கணுங்கிறத விட்டுட்டு நம்ம அழியற பொருள்கள், வீடு, மனைவி, பொருள், நான், பதவி, அது இதெல்லாம் வச்சுட்டு அதை பிரிச்சுட்டு இருக்கோம். கட்டாயம் ஒரு நாள் அது நம்மளை விட்டு போறது, இல்லாட்டி நம்ம அதை விட்டு போறோம்னு தெரியும். அந்த உறுதியும் தெரிஞ்சு அதை உறுதியா பிடிக்கிறோமே, நம்ம உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் சாமிகிட்ட அர்ப்பணம் பண்ண வேண்டாமா? இந்த ஜென்மால அந்த பகவான் நம்ம கிடைச்சிருக்காருனாக்க அது அவரோட கிரேஸ் தான், அவரோட கிரேஸ்ல தான் வந்து அவர் நம்மள அவரை நினைக்க வைக்கிறார். நீங்க சொன்னால பிரேயர் சொன்னால அவரோட கிரேஸ்ல தான் வந்து அந்த டீப்பஸ்ட் பிரேயரை கொடுக்கிறார். எப்போ டீப்பஸ்ட் பிரேயர் நம்ம பண்ணுவோம், தண்ணிக்குள்ள முங்கி பிராணன் போகும்போது, சுவாமி உங்களை விட்டா கதி இல்லையே சுவாமி அப்படின்ட்டு சொன்ன உடனே ஓயர்க்கேந்து ஒரு கை தூக்கிடும். இது வந்து சத்தியமா எல்லார் வாழ்க்கையில நடக்கும் சாயிரம். நம்ம அவ்வளவு டீப் ப்ரே பண்ணணும்ங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. அபிராமி பட்டர் வந்து அபிராமி அந்தாதியில வந்து ஒன்னு சொல்லுவார், நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேனறியும் அறிவு தந்தாய், என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன் மால்து தங்கச்சியே. இதே மாதிரி நம்ம வந்து நிறைய பிறவியில் நாய் மாதிரி உழன்னு இருக்கோம், அதை எதுவும் தேடி போயிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிறவியில வந்து பகவான் நம்மளை வந்து அவர் வந்து நம்மளோட தராதரத்தை பார்த்து ஆட்கொள்ளல, நினைவின்றி ஆண்டு கொண்டு விட்டார். அசாத்தியமான கருணையெல்லாம் நம்மளை ஆண்டு கொண்டு நம்மளை வந்து
0: அடுத்து
1: ஆட்கொண்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது நம்ம அவரவே நினைச்சுட்டு அவரவே எல்லாமே அவரை சுத்தி இருக்கணும், தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ், அது மாதிரி வாழ்க்கையை நடத்தணும். அதுதான் வந்து நம்ம இந்த ஜென்மால பண்ணக்கூடிய என்ன பிறவி பயன்ட்டே சொல்லலாம்.
0: நிச்சயமா ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களே, இந்த ஒரு கனவு, அதாவது நீங்க எல்லாரும் எங்கேயோ போயிட்டு இருக்கேள், எங்க போறேன்னு தெரியாம எங்கேயோ போயிட்டு இருக்கேள் அப்படின்னு சொன்னது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் வந்து சுவாமி அந்த கனவுல உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதாவது எல்லாருமே லைஃப்ல நம்ம அப்படிதான் இருக்கோம், எது நம்மளுடைய ஆக்சுவல் எய்ம், எது ஆக்சுவல் கோல் அப்படிங்கறத தெரியாமலேயே நம்ம வந்து இந்த லைஃப வந்து நம்ம ஓட்டின் இருக்கோம். சோ இத ரொம்ப தெளிவா உங்களுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு.
1: சாய்ராம், இது வந்து அவரோட கிரேசை தவிர எனக்கு வேற ஒண்ணும் தெரியல. இன்னொரு ஒன்னு ரெண்டு கனவை நான் சொல்லிட்டு இது பண்றேன். சில தத்துவ கனவுகள்லாம் இருக்கும். ஒரு கனவுல சுவாமி என்ன பண்ணாரு, பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் நடத்த போறேன் அப்படின்னாரு. கிளாஸ் நடத்த போறேன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோ, நான் நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்துல உட்காண்டேன். 5-3 எவ்வளவுன்னு கேட்டார். நான் சொன்னேன் 5-3 சுவாமி 8 அப்படின்னு. ஆஹா, 5-3 8 எல்லாம் இல்ல, 5-3 8 தப்பா, நீ அக்கௌண்டன்ட் கணக்கு சொல்ற அப்படின்ட்டார். நான் சொன்னேன் இல்ல சுவாமி எனக்கு தெரியலையே அப்படின்னு. இல்ல 5-3 1 அப்படின்னு. சுவாமி அது எப்படி 5-3 1? அப்போ சுவாமி என்ன சொன்னாக்க, அது பஞ்சபூதங்களை நல்ல டீடைல்ட எக்ஸ்பிளைன் பண்ணினார். அது வந்து திருக்காலத்துல சேர்றது, திருக்கால சேர்ந்த உடனே 1 ஆயிடுறது அப்படின்னார் சொல்லிட்டு அப்புறம் சொன்னார் 1 = 5+3, அதுல இருந்தா பஞ்சபூதம் திருக்காலம் எல்லாம் வருது. சோ எல்லாம் அந்த 1-ல் வருது அப்படின்னார். ஓ சரி சுவாமி அப்படின்னு. சரி அடுத்தாப்புல இன்னொரு கணக்கு அப்படின்னார். 6-2 எவ்வளவு அப்படின்னு கேட்டார். சுவாமி 6-2 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6-2 8. திருப்பி நீ தப்பா கணக்கு சொல்றேப்பா, திருப்பி அக்கௌண்ட் எனக்கு 6-2 8 இல்ல, 6-2 1 அப்படின்னார். அது எப்படி சுவாமி எனக்கு புரியலையே அப்படின்னு. அப்போ சுவாமி சொன்னார், பக்தர்களோடு பக்தி வெள்ளம் 6 பெருகி 2 கரைகளுக்குள்ள, அதாவது டைவர்ஷன் இல்லாம ஓடினானக்க அந்த பரபிரம்மனான 1 நோக்கி போயிடுறது. பக்தர்களோட பக்தி வெள்ளம் 6 பெருகணும். நம்ம வந்து பக்தி இருக்குன்னு சொல்ல போறாது, அது வந்து பிரபாவம் 6 பிரமாதமா அடிச்சுட்டு போனோம். ஆனா வந்து வித் இன் த 2 பவுண்டரிஸ் போனானக்க அது பரபிரம்மனாக்கி 1 போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்ன 5-3 1, அப்புறம் இப்போ சொன்ன 6-2 1, எல்லாமே அந்த 1-ல் வருதான். இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தோட்ட கிளாஸ் போற நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்பதான் நினைச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்கும் போதும் எல்லாரையும் வந்து பகவான் சொரூபமா பாக்கணும்.
0: சோ உங்களுக்கு கனவுகள் மூலமா பகவான் நிறைய உபதேசங்களையும் சொல்லிருக்காங்க.
1: இது வந்து 80% ஆஃப் த கனவு வந்து உபதேசம்,
0: உபதேசங்கள்.
1: ஆமா, 20% தான் பாசிட்டிவ் பர்சன்ட் எல்லாம் காமிக்கிறது, உலக விஷயம் அவ்வளவுதான். ஏன்னா முதல்ல ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாதானே நம்ம வந்து இது பண்ணுவோம், அந்த மாதிரிதான்.
0: நிச்சயமா நிச்சயமா. கடைசியா நேயர்களுக்கு உங்களுடைய டேக் ஹோம் மெசேஜ்.
1: சாயிரம், சுவாமி வந்து சதா சர்வகாலமும் நம்ம கூட இருக்கார். அவர் வந்து நம்ம வந்து இந்த சூல சரீரத்துல பார்த்ததுனால வந்து நமக்கு அந்த அட்ராக்ஷன் இருக்கு. இப்பவுமே புட்டபர்த்திக்கு போனானாக்க அந்த குல்வன்கால சுவாமி நடந்து வர்றது, தரிசனம் கொடுக்கறது, அதெல்லாம் பார்க்கும்போது அதே சிந்தனைகள் தான் இருக்கு. ஆனா சுவாமி அங்க இல்லையேன்னு சொல்லும்போது கண்ணில் ஜனமும் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஆனா உண்மையான உள்ளது என்னன்னாக்க சுவாமி சதா சர்வகாலமும் இருக்கார். நம்ம வந்து அந்த ஸ்டேட்டுக்கு வந்து போனோம். அந்த ஸ்டேட்டுக்கு போறதுக்கு வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு லுக் இன்வர்ட். நம்ம வந்து எப்படி சுவாமி காமிட்ட மெசேஜ், எப்படி ஒரு தாயார் வந்து தன்னோட குழந்தைகளை வந்து ஒரு பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணி பரீட்சைக்கு அனுப்பிச்சுட்டு அவ வந்து அந்த ஹால்ல இருக்க மாட்டா, வெளியில கூட்டிட்டு போகத்தான் இருப்பாள். அந்த ஹால்ல அந்த குழந்தை பறிச்சுதான் பண்ணுவோம். அம்மாவை பார்த்தாச்சு வச்சுக்கோ, அம்மாவை குழந்தை பாத்திரம். அதே மாதிரிதான் நமக்கு சுவாமி எல்லா டீச்சிங்ஸும் கொடுத்து எல்லா இதுவும் பண்ணிருக்கார். இப்ப ஒவ்வொரு ஜீவன்களும் என்ன பண்றனாக்க அவர் காமிச்ச வழியில நம்ம நடக்கிறோமா சொல்லிட்டு அதுலயே தான் நம்ம வந்து பிரயத்தனப்பட்டு நம்ம முயற்சி எல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணியாச்சுனாக்கே சம்சார கடல்ங்கிறத வந்து நம்ம ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம், அதுல சந்தேகம்ங்கிறதே ஒண்ணுமே கிடையாது. சாயிரம், இன்னும் ஒரே ஒன்னு சொல்லணும் வச்சிருக்கேன். நம்ம வந்து சிலதை வந்து அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அது இதுலாம் நினைச்சிடும். நம்ம எண்ணங்களை பத்தி சொல்றேன். எங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் வந்து செங்கோட்டை. செங்கோட்டையில ஒரு கிரிமேட்டோரியம் கிரவுண்ட் கட்டினோம் போன வருஷம், டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் லாஸ்ட் இயர் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு 7 ஆரம்பிச்சு ஜூன் 2 முடிச்சு சாமியோட லோட்டஸ் வீட்டுக்கு அதை ஆஃபர் பண்ணி இது பண்ணிட்டோம். பெரிய இது, ஒரு 85 cents. அது போற வழியில கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள போனோம். அதெல்லாம் பண்ணி காம்பவுண்ட் வால் எல்லாமே ரெனோவேஷன்ல புதுசாவே கட்டுறது மாதிரி, ஏன்னா பழைய ஒரு லீக்கிங் ஷெட் தான் இருந்தது. அப்ப வந்து நமக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு தான் தெரிஞ்சது என்னன்னாக்க எதுக்கு போனாலும் வந்து சுவாமி தான், போய் அங்க போய் பஜன் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னோம். நான் சொன்னேன் அங்க 10 தேதி வந்துடுறேன், பஜன் பண்ணிடணும். பஜன் பண்ணிட்டு சுவாமி, ஏன்னா சாய் சுவாமி எல்லா இடத்துலயும் இருக்காரு, பஜன் பண்ணணும்னு நிறைய பேர் ஊர்க்கார வந்து சில பேர் எப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு வச்சிருப்பாள கிரிமேஷன் கிரவுண்ட் எல்லாம் போய் பண்ணலாமான்னு சொன்னார். பட் எனக்கு அது ஒண்ணுமே தெரியல, அங்க இல்லைன்ட்டு நம்ம நினைச்சாதானே பண்ணக்கூடாது, அங்கே சுவாமி இருக்காரு, இந்த பண்ணக்கூடிய எண்ணத்தை அவர் தான் கொடுக்கிறார் அப்படின்ட்டு சொல்லிட்டு தைரியமா பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு இங்கே மெட்ராஸ்ல செங்கோட்டைக்கு போனேன். அன்னைக்கு போற அன்னி காலம்பரம் வந்து சுவாமி வந்து கனவுல வந்து அகோரமூர்த்தியா முதல்ல தரிசனம் கொடுத்தார் கிரமட்டோரியத்தில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் முதல்ல அகோரமூர்த்தியா தரிசனம் கொடுத்தார் கிரமட்டோரியத்தில் இருக்கிற மாதிரி. அப்புறம் ஒரு சிவன் கோவில்ல வந்து அகோரமூர்த்தியா சிவனா இருக்கிற மாதிரி தரிசனம் கொடுத்தார். அங்க போய் பஜன்லாம் பண்ணினோம். ஒற்றுமே எதிர்பார்க்காத அளவுல வந்து பிரமாதமா நடந்துருத்து. இவ்வளவுக்கு நாங்க வந்து ஊர்ல கனெக்ஷன்லாம் ஒத்துரும் ரூபாய் போய் கேட்டுக்கிட்டு ஒண்ணுமே வாங்கல. கடைசியில் ஆஃபர் பண்ணும்போது வந்து அன்னைக்கு பஜன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு ஆர்த்தி மங்கள ஆர்த்தி எல்லாம் காமிச்சோம். முதல் நாளைக்கு மங்கள ஆர்த்தி காமிச்சு எல்லாம் பண்ணினோம். அப்புறம் சுவாமியோட சேவிங்ஸ் லவ்வால் சர்வால் அதெல்லாம் அந்த கிரிமேட்டர் வீட்டில் போட்டு எல்லா இதுவும் பண்ணிருக்கோம். எதுக்கு சொல்றேன், சர்வ வியாபி சுவாமி, இந்த ஜென்மால நமக்கு கொடுத்திருக்காருன்னா எத்தனையோ ஜென்மால பண்ணின வந்து அதோட பலன் தான் இந்த ஜென்மால வருது. இந்த ஜென்மாவே நம்ம மிஸ் பண்ணலாமா சாயிரம்?
0: இத இந்த சான்ஸ விட்டுட்டோம்னா நமக்கு மேல அப்புறம் எப்பவுமே சான்ஸ் வராது. அதுதான் என்னுடைய அபிப்பிராயம்.
1: அதான் சுவாமி, உங்களை தவிர கதியே இல்லைன்ட்டு அப்படிதான் இருக்கணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி, உங்களை விட்டா கதி கிடையாது அப்படின்னா வச்சுக்கோ சுவாமி நம்ம கூட வந்து சர்வசாதாரணமா பேசுவார்.
0: நிச்சயமா இது வந்து ஒரு ஆத்மார்த்த அனுபவ உரையாடல் மட்டும் இல்லாம ஒரு சத்சங்கம் மாதிரியும் இது வந்து நிகழ்ந்து விட்டது. மிக்க சந்தோஷம். தொடர்ந்து 5 வாரங்கள் ரேடியோ சாய் நிலையத்திற்கு வந்து உங்களுடைய தெய்வீக அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சாய்ராம்.
1: சாய்ராம். இந்த வாய்ப்பு கொடுத்த ரேடியோ சாய் அன்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, நமஸ்காரங்கள். எல்லாம் சாய்மயம், அவரே தான் எல்லாத்தையும் நடத்துறார். ஜெய் ஸ்ரீ சாய்ராம்.
0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
2: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 8. வீரத்திற்கு அரைகோவில். பயங்கர தீக்குறிகள். இதன் நடுவில் தசரதர் தம் புத்திரர்கள் மருகியர் முனிவர்கள் அறிஞர்கள் ரதகஜ துரக பதாதிகள் தம் நாட்டின் மக்கள் ஆகியோர் புடைசூழ அயோத்தியை நோக்கி சென்று கொண்டிருந்தார். திடீரென்று அவர்கள் சில தீக்குறிகளை கண்டனர். ஏதோ ஒரு கேடான விளைவு நடைபெறும் என்று முன்னுணர்ச்சி அவர்களுக்கு தோன்றியது. தசரதர் வசிஷ்டரை அணுகி ஆலோசனை செய்தார். பெரியோரே, இது என்ன ஆச்சரியம்! மேகங்கள் ஒன்று கூடி கருத்து அடர்ந்திருக்கின்றன, பெருமுழக்கம் செய்கின்றன. பூமியின் மேலுள்ள பிராணிகள் நம்மை முழுவட்டமிட்டுக் கொண்டு அலைகின்றன. அவைகள் அவ்வாறு செய்வது கூடாதன்றோ? இதற்கு காரணம் எதுவாகவிருக்க முடியும்? இவை எதை குறிக்கின்றன? இத்தீக்குறிகளைக் கண்டு நான் நடுக்க முறுகிறேன் என்றார். உடனே வசிஷ்டர் தெய்வீக சக்தியால் காரணத்தை உணர்ந்தவராய், அரசே, இக்குறிகள் யாவும் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கும் கொடியதொரு கேட்டினை அறிவிக்கின்றன. மேகங்கள் யாவும் கர்ஜித்து அச்சுறுத்துகின்றன. ஆனால் நம் ரதங்களை இம்மிருகங்கள் சுற்றி சுற்றி வலம் வருவதைக் கண்டால் இது மாத்திரமே உணரக்கூடும். அதாவது நம்மை நடுங்கச் செய்யும் பெரிய விபத்தை நாம் தவிர்க்க இயலும். ஆதலால் இதை குறித்து நீர் கவலையுற வேண்டிய அவசியமில்லை என்றார். வசிஷ்டர் அவ்விதம் தசரதரின் மனதை திடமுறச் செய்து அவர்கள் யாவரும் நேரவிருக்கும் சம்பவங்களை எதிர்பார்த்து நின்றனர். திடீரென்று காற்று பெருமிதமாக உருவாகி சூறையாக வீசியது. அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பிரம்மாண்டமான மரங்கள் வேருடன் களைந்தெறியப்பட்டன. குழப்பத்தையும் திகிலான ஓசையையும் எழுப்பி அவைகள் கீழே சாய்ந்தன. மலை சிகரங்களும் கூட தகர்ந்து ஒன்றின் மேலொன்று உருண்டோடின. பூமியே துண்டு துண்டாக சிதறும் போல இடி முழக்கங்கள் வானை பிளந்தன. தேரில் இருப்பவர்கள் தங்களுக்கு முன்தேரிலோ பின்தேரிலோ உள்ளவர்களை கண்ணால் காணவும் முடியவில்லை. எங்குமே சுற்றிலும் பெரும் புழுதி மேலெழும்பியது. பரிகளும் யானைகளும் பீதியுற்று அங்குமிங்கும் அலைந்தோடின. காலாட்படையினர் மயக்கமுற்று விழுந்தனர். மற்றவர் திகிலடைந்து கல்போல் ஆயினர். அம்மாபெரும் கூட்டத்தில் வசிஷ்டர் தசரதர் அவருடைய 4 புதல்வர்கள் மாத்திரமே பயமற்றிருந்தனர். மற்ற யாவரும் தைரியமிழந்து சக்தியற்றிருந்தனர். அதுவும் ஒரு நல்ல காரணத்தினால்தான். ஏனெனில் பூமியிலும் வானிலும் இருள் சூழ்ந்திருந்தது. அவ்விருள் கண்ணை பறிக்கும் கூர்மையான மின்னல்களால் கிழிக்கப்பட்டு மேலும் கருத்தது. திகிலூட்டும் கண்களுடன் கொடூரமான ஒரு மனிதர் அவர்கள் எதிரில் நின்றார். அவர் சிரசில் கிரீடமிட்டது போல அடர்ந்து சடைமுடி இருந்தது. அவர் தோல் ஒன்றில் இருபுறமும் கூர்கொண்ட மழுப்படை ஒன்றிருந்தது. மற்றொரு தோளில் மின்னல் போல பிரகாசமான அம்புகள் கொண்ட தூணி இருந்தது. முப்புறத்தை ஆண்ட அரக்கர்களை அழிக்கச் சென்ற நெற்றிக்கண் படைத்த சிவனார் போல அவர்களுக்கு அவர் தோற்றமளித்தார். கண்களில் தென்பட்டவுடன் அவர் பரசுராமர் என்பது வசிஷ்டருக்கு தெரிந்துவிட்டது. க்ஷத்திரிய வம்சங்களின் மேல் போர் தொடுத்து ஜெயம் பெற்று யாவரையும் அழித்து வெகுகாலமானாலும் கோபம் தணியாமல் இன்னமும் உக்ரமாயிருப்பதைக் கண்டு அவர் வியப்புற்றார். அவர் அணைந்து குளிர்ந்த கனலாயிற்று. மறுபடியும் அவரிடம் அனல் வீசுவது எக்காரணத்தினால் என்று கண்டுகொள்ள முயன்றார். வசிஷ்டரே பரசுராமர் முன்பு சென்று மரபு முறைப்படி அவரை வரவேற்று கைகளை அலம்பிக் கொள்ள வேண்டி அவர் பாதங்களை தாம் விளக்க அவரிடம் உத்தரவு கேட்டு நின்றார். ஆனால் பரசுராமரோ அந்த நல்லுபசாரத்தையும் மனதார வரவேற்ற வரவேற்பையும் ஏற்றாரெனினும் ராமரை அனல் பொறிக்கும் கண்களுடன் உறுத்து நோக்கினார். ஆனால் ராமரோ அதற்கு பதிலுரைப்பது போல வனப்புடன் புன்முறுவல் செய்தார். அப்புன்முறுவல் பரசுராமரின் கோபாக்னியை மேலும் தூண்டிற்று. அவர் உரத்த குரலில் பிதற்றியவாறு, தசரதரின் மகனே, 1000 நாக்குகள் உன் வீரப்பிரதாபத்தை பற்றி புகழ்ந்து பேசியதை கேள்வியுற்றேன். குழந்தை விளையாடுவதைப் போல சிவதனுசை முறித்ததாகவும் கேள்விப்பட்டேன். ஆனால் அவைகள் யாவும் பிறர் சொல்ல நான் கேட்டது. நான் நேரில் பார்க்கவில்லை. நான் உன் வீரத்தை நேராகவே பார்க்கவே இங்கு இப்பொழுது வந்துள்ளேன் என்றார். நான் தெய்வீக தனுசு ஒன்றை கொண்டு வந்துள்ளேன். இது என் மதிப்பிற்குரிய தந்தை ஜமதக்னிக்கு சொந்தமாயிருந்தது. அதை வளைத்து நானேற்றி அம்பு பூட்டுவாய். உன் வலிமையை காண்பிப்பாய். இல்லையேல் வா என்னுடன் போருக்கு என்றுரைத்து மிக்க சினம் கொண்டு ராமரை போருக்கு அறை கோவினார். அமைதியான புன்முறுவல். அவ்வித கோப ஆர்ப்பாட்டங்களுக்கு ராமர் அசைந்து இளைத்தாரில்லை. அவர் அமைதியுடன் சிரித்துக் கொண்டே இருந்தார். பார்கவராமா, க்ஷத்திரியர்களிடம் நீங்கள் வளர்த்து வந்த பழிவாங்கும் படலம் என்றும் முடிவடைந்ததென்றல்லவோ நினைத்தேன். அவ்வாறு கேள்வியும் உற்றேன். ஏன் மறுபடியும் இந்த நழுவல்? ஏன் இந்த கீழ்த்தரம், பிழையற்ற செயல் என்று கேட்டார். அத்தருணத்தில் தசரதர் தாழ்ந்து குனிந்து இரக்கமான குரலில் முறையிட்டு பரசுராமரை நோக்கி, பகவான், நீங்கள் ஒரு பிராமணர், பெரும் புகழை சம்பாதித்தவர். என் புத்திரர்கள் இளம் வயதினர். காரணம் யாதுமின்றி ஏன் அவர்களின் மேல் பழிவாங்கும் இயல்பாக வெறுப்புணர்ச்சியை வளர்க்கின்றீர்? உங்கள் வம்சத்தின் உயர்ஸ்திதிக்கு இது தகுதியற்றது. தடையுறாமல் உங்கள் மூதாதையர் வேதங்களை கற்றார்கள். பலவகை சடங்குகளை பற்றுடனும் பெருவாரியான கவனத்துடனும் இழைத்தார்கள். நீங்களும் சந்திராயண சங்கற்பத்தின் போது இனிமேல் எவ்வித ஆயுதத்தையும் தாங்குவதில்லை என்று வஞ்சினம் அறிவித்தீர். இதை வேறொரு தேவன் முன்னல்லாமல் தேவதேவன் இந்திரன் முன்னிலையிலேயே செய்து நீங்கள் வெற்றி கொண்ட இடங்களையெல்லாம் கசியப்பருக்கு தந்தீர். எஞ்சிய வாழ்நாட்களை நியாயமான அறச்செய்கைகளில் கழித்து அமைதியான சமநிலையை அடைவேன் என்றும் நீங்கள் உறுதியுரைத்தீர். மகேந்திர மலையுச்சியில் இவ்வளவு காலம் தவமிருந்தீர். ஆனால் அவ்வாறு பகிரங்கமாக சொல்லிய எண்ணங்களுக்கெல்லாம் விரோதமாக இப்பொழுது என் மரபையும் குடும்பத்தையும் அழிக்கும் எண்ணத்தில் ஈடுபட்டிருக்கின்றீர். இது ஒரு கொடும் பாபமன்றோ? கொடுத்த வார்த்தைகளை மீறுவதுண்டோ? சத்தியம் தவறிய பின் தவமிருந்து என்ன பயன்? சத்தியத்துக்கு மேலாக தெய்வம் ஒன்றுண்டோ? நீ ராமரைத்தான் போருக்கு அழைக்கின்றீர். அவரிடம்தான் போரிடுவேன் என்கின்றீர். அந்த என் மகனுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்தால் என் குடும்பம் முழுவதும் பேரழிவில் ஆழ்வது திண்ணம். அவனுக்கு தீங்கு நேர்ந்த மாத்திரத்தில் எங்கள் உயிர்கள் பிரியும். உங்களைப் போன்ற ஒரு பிராமணர் அநேக உயிர்கள் அழிவதற்கு காரணகர்த்தாவாக இருப்பது தகாது. அது பிராமண வம்சத்திற்கே பெரும் பழிப்பாகும், இழுக்காகும், கொடிய பாபமும் கூட என்றெடுத்துரைத்தார். பரசுராமர் தசரதரின் வார்த்தைகளை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. அவைகளுக்கு செவியும் சாய்க்கவில்லை. அவரின் பார்வை ராமர் ஒருவரின் பேரிலேயே நிலைத்து நின்றது. அவர் ராமரை நோக்கி, நீ ஒடித்த தனுசும் இந்த தனுசும் ஆகிய இவ்விரண்டும் தேவலோகத்தினின்று வந்தவை. தெய்வத்தச்சரான விஸ்வகர்மா இவ்விரண்டையும் உருவாக்கினார். திரிபுரத்திலிருந்த அரக்கர்களை அழித்திட சிவனாருக்கு ஒன்று கொடுக்கப்பட்டது, மற்றொன்று விஷ்ணுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. திரிபுர அரக்கர்கள் அழிக்கப்பட்டவுடன் சிவனார் மன்னர் மன்னன் தேவரதருக்கு அதையும் அதனுடன் போரில் உபயோகப்படுத்தப்பட்ட அம்புகளையும் சேர்த்து அனுப்பி வைத்தார். அந்த தனுசு அதன் காரியம் முடிவடைந்து விட்டதனால் ஒருவேளை ஈனமுற்று வலுவிழந்திருக்க கூடும். அப்படிப்பட்ட தனுசு ஒடிவுற்றதனால் அது உன் வலிமையையும் பராக்கிரமத்தையும் தெளிவுபடுத்தாது. இந்த தனுசு இன்னும் வேலைக்கு உபயோகப்படுத்தப்படவில்லை. ஆதலால் அது உறுதியையும் வலுவையும் இப்பொழுதும் பெற்று விளங்குகின்றது. அதிக சக்தி வாய்ந்தது. இதை கையிலேந்து நாணேற்று இதையும் முன்பொடித்த வில்லை போல் ஒடியவை. அவ்விதத்தில்தான் உன் வலிமையையும் வீரத்தையும் நிலைநாட்ட முடியும். சிவதனுசை ஒடித்து விட்டதாக கூறி வீராப்புடன் பகட்டு நடை போடாதே. இதை ஒடித்து உன் பெயரை வீரர்கள் வரலாற்றில் பொறித்து வை என்று அரற்றினார். விஷ்ணுவின் தனுசு. இது விஷ்ணுவின் தனுசு என்று நான் கூறும்பொழுதே அவ்வார்த்தைகளை நீங்கள் சந்தேகிக்கக்கூடும். மகாவிஷ்ணுவே இதை மாபெரும் முனிவரான இருசிகரிடம் ஒப்படைத்தார். அவர் ஜமதக்னி என்று பெயர் பூண்ட தன் மகனிடம் அதை கொடுத்தார். அந்த ஜமதக்னிதான் என் தந்தை. அவர் கடும் தவம் இயற்றி பேராற்றல் பெற்றிருந்தார். தம் மனத்தில் சிறிதளவாவது வெறுப்புணர்ச்சியோ பழிவாங்கும் தன்மையோ பெற்றவர் அல்லர். அவர் அவ்வளவு தூய மனம் படைத்திருந்தார். என் தந்தை ஆயுதங்கள் பிரயோகிப்பதை தவிர்த்து விட்டார். அவ்வாறிருந்தும் கார்த்த வீரியார்ஜுனன் என்ற கொடியவன் அவரை கொன்றுவிட்டான். இதுவரையில் எவரும் அவ்வாறு கொடுமையான காரியத்தை செய்ததில்லை. அவ்வளவு அட்டூழியமாக ஒருவரை மற்றொருவர் கொன்றதில்லை. அதனால் இரக்கம் எதுவும் காட்டுவது கூடாதென்று நான் தீர்மானித்தேன். ஆனால் அவனுக்கு ஒரு பாடமும் கற்பிக்க வேண்டியிருந்தது. அந்த கொடிய தீயோனை மட்டுமல்லாமல் நெறியற்ற எல்லா அரசர்களையும் அழிப்பது என சபதம் செய்தேன். அன்று முதல் அரசர்கள், அரச வம்சர்களின் கொழுந்துகள் அனைவர்களுடைய தலைகளையும் அறுத்து அத்தலைகளை பந்தாட்டம் விளையாடினேன். அப்போர் எழுச்சிகளில் இந்த தனுசு என்னிடம் இருந்தது. பல கொடிய முடிமன்னர்களையெல்லாம் கொன்று குவித்தேன். முழு உலகத்தையுமே என்னிடம் பணியச் செய்தேன். என் தந்தையை கொன்றவர்களின் மீதிருந்த என் கோபம் சிறிது தணிந்தது. என் பழிவாங்கும் படலத்தை விட்டொழித்து வேதவேள்வி ஒன்றை நிகழ்த்த ஆரம்பித்தேன். அந்த யஜ்ஞத்திற்கு பெருமையுற்ற நற்காரியங்களில் முழுமையும் ஈடுற்றிருந்த பெரிய மகானாகிய கஷ்யப முனிவருக்கு அழைப்பு விடுத்தேன். யஜ்ஞத்தை கண்காணித்து நடத்தி தந்ததற்கு காணிக்கையாக நான் வென்ற பூமியை அவருக்கு தட்சிணையாக தந்திட்டேன். மன நிம்மதியுடனும் சாந்தியுடனும் என் அறிவு ஆன்மீக துறையில் பொலிவுடன் விளங்கி நிற்க என் நாட்களை மகேந்திர மலை உச்சியில் கழித்து வந்தேன். உன் தந்தை என்னை வெறுப்பையும் பழிவாங்கும் உணர்ச்சியையும் விட்டொழித்த பின்னும் ஏன் இன்னும் போருக்கு அறைகூவும் முகத்துடன் தோன்ற வேண்டும் என்று கேட்கின்றார். பதிலுரைக்கின்றேன், கேள். ராமா, தேவலோகத்தில் செய்யப்பட்டு பூலோகத்திற்கு கொண்டு வரப்பட்டது இரண்டு தனுசுகள். நீ சிவதனுசை ஒடித்து விட்டாய். இப்பொழுது இஃதொன்றுதான் முழு உருவுடன் இருக்கின்றது. இதன் வேலை முடிந்துவிட்டது. எனக்கு இதனால் செய்ய வேண்டிய வேறு வேலை இல்லை. இதுவும் ஒடிக்கப் பெற்றால் என் துறவு பூர்த்தி வரும். ஆதலால் என் விருப்பம் என்னவென்றால், ஒன்று, நீயாவது இதை வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது உன் கையால் இது ஒடிபட வேண்டும். இத்தகைய நிகழ்ச்சி முடிவு ஒரு நாள் வரும் என்று அவ்வேளையை எதிர்பார்த்து நின்றேன். அவ்வேளையும் இப்பொழுது வந்துவிட்டது. இத்தருணத்தை கைநழுவ விடாமலும் அல்லது துஷ்பிரயோகம் செய்யாமலும் சந்தர்ப்பம் முழுமையும் கையாள வேண்டுமென தீர்மானித்துள்ளேன். காலத்தை சண்டையில் செலவிடுவதுதான் உச்சிதம் என்று ஒருவேளை நீ ஐயுறலாம். இச்சண்டையின் முக்கியத்துவத்தை கவனித்தல் வேண்டும். இது உலக மேம்பாட்டுக்கும் நன்மைக்கும் இருக்கலாம். இது அதர்மத்தை அடக்கி நன்மைக்கு ஊக்கமளிக்க பயனுறலாம். மேலீடாக ஆராய்ந்து தீர்மானம் செய்து போர் வேண்டத்தக்கதன்று என்று சொல்லிவிட முடியாது. அதன் காரணத்தை ஆழ்ந்து ஆராய்ந்து பார். பிறகு வெளியில் தோன்றும் நற்செயலை அறிந்து கொள்ள இயலும். கத்தியை கூர்மையாக்க வேண்டுமானால் சாணை பிடிக்கும் கல்லில் உரைக்க வேண்டும். ஒருவரும் அது கத்திக்கு கொடுமை பயக்கும் செயல் என்று கண்டிக்க மாட்டார்கள். உடலுக்கு உணவை கொண்டு வலிமையேற்ற வேண்டுமானால் உணவை வரிசை வரிசையான பற்களின் மத்தியிலிட்டு இரக்கமின்றி அரைத்து பசையாக்க வேண்டியது அவசியம். யாரும் அந்த பொருளின் மீது கொடுமை ஏற்றியது தவறு என்று சொல்லிவிட முடியாது. அவ்விதமே சாத்விக ஆத்மிக உணவை இவ்வுடலுக்கோ அல்லது சமூகத்திற்கோ கொடுக்க வேண்டும் பொழுது கஷ்டம், சச்சரவு, ஏதோ நோவினால் தண்டிக்கப்படுவது போன்ற உணர்ச்சி இவைகளெல்லாம் நேருவதற்கு அவகாசம் இருக்கின்றது, அவசியமும் இருக்கின்றது. நன்று, நாம் பாதையின் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு நின்று கொண்டிருப்பது தகுதியன்று. நாம் செயலில் பாடுபடுவோம். உடனடியாக அதை ஆரம்பிக்க வேண்டியது அத்தியாவசியம். மேலெழுந்து வா. ஒன்று, இந்த தனுசை நானேற்றி அவ்வாறு செய்யும் பொழுது அதை ஒடித்துக் காட்டு, அல்லது என்னுடன் முஷ்டி யுத்தத்திற்கு வா என்று பரசுராமர் அறை கூவினார். இவ்வாறு பரசுராமர் போருக்கு அழைத்ததை கவனித்துக் கொண்டிருந்த லக்ஷ்மணர் கோபத்தால் பொங்கி வழிந்தார். அவர் குறுக்கிட்டு எதிர்த்து சுடச்சுட பதிலுரைக்க எத்தனித்த பொழுது ராமர் அவரை அடக்கி, இந்த விஷயம் உன்னை பொறுத்ததன்று. என்னை கேட்ட கேள்விகளுக்கு நானேதான் பதில் சொல்ல வேண்டும். மத்தியில் நீ குறுக்கிடுவது நல்லொழுக்கம் அன்று. இந்த நிலைமையை நான் சமாளிக்க என்னை விடு என்றார். அவருடைய பிரீத்தியான மென்மையான புத்திமதி லக்ஷ்மணர் குறுக்கிடுவதை நிறுத்தியது. ஆனால் பரசுராமர் ராமரை கண்டு நகைத்து தாம் விடுத்த போரை உடனே ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக ஏளனம் செய்தபொழுது லக்ஷ்மணரால் தம் எதிர்ப்பையும் வெறுப்பையும் அடக்க முடியவில்லை. அவர், பார்கவா, சிவதனுசை உடைத்தெறிந்த இவருக்கு இது ஒரு பெருங்காரியம் அன்று. இந்த சிறிய வில்லை ஒடிக்க ராமரை மட்டும் ஏன் அறை கூவுகின்றீர் என்று கூச்சலிட்டார். இது ஒரு பிராமணரின் போர்க்கருவி. இது வெறும் தர்பை புல்லின் ஒரு பகுதி. க்ஷண நேரத்தில் யாதொரு முயற்சியுமின்றி நான் அதை கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுதே அதை ஒடிக்கவும் முடியும். இந்த அற்ப வேலைக்கு ராமரை ஏன் கேட்கின்றீர்? அவ்வேலையை அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்றார் லக்ஷ்மணர். அவ்வாறு அவர் உரைத்தவுடன் பரசுராமரின் கோபம் கொழுந்துவிட்டெறிந்தது. ஆனால் ராமர் இவ்விஷயங்கள் யாவையும் தனிவுடனும் அமைதியுடனும் ஏற்றார். அவர் லக்ஷ்மணரை நோக்கி புன்முறுவல் செய்து தம் இதமான அறிவுரையால் அவரை சாந்தமுறச் செய்தார். பரசுராமர் எவ்வளவுக்கெவ்வளவு கோபமுற்றிருந்தாரோ அவ்வளவுக்கவ்வளவு ராமருடைய நிலை அடக்கமுற்றிருந்தது. கடைசியாக பரசுராமர் தம் கட்டுப்பாட்டை இழந்தார். அவர் நாக்கு கட்டுக்கடங்காமல் அடுக்கடுக்காக வசைமொழி பொழியத் தொடங்கியது. இது தசரதரின் மனத்தில் கிலியை உண்டாக்கியது. பரசுராமருடைய கோபக் கனலில் நின்று தங்களை காத்துக்கொள்ளும் நோக்கத்துடன் வேலையாட்களும் அங்கிருந்து ஓடி மறைந்தனர். சேனையின் நான்கு படைகளும் அச்சத்தால் நடுங்கின. பண்டிதர்கள் திகிலுற்றனர். ஆனால் சீதையோ அக்காட்சியை வேடிக்கையாக பார்த்து கொண்டு நின்றாள். அவள் சிறிதளவும் கலக்கமடையவில்லை. எவ்வித கவலையாலும் அவள் பீடிக்கப்படவில்லை. சிங்கமாகிய ராமரின் முன் முடமான நரி ஒன்று என்ன செய்ய இயலுமென்று சொல்லியவாறு அவள் ஊர்மிளை, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி அவர்களின் மனங்களில் தைரியத்தையும் நம்பிக்கையையும் ஊட்டினாள். லக்ஷ்மணரை ராமர் கண்டிப்பதை கண்டவுடன் பரத சத்ருக்னர்கள் அச்சச்சரவில் தலையிடவில்லை. அவ்வாறு இல்லையெனில் அவர்களும் அச்சண்டையில் கலந்து கொண்டு போரிடவோ அரைகோவலை ஏற்கவோ ராமரின் அனுமதியை பெற்றிருப்பார்கள். அவர்கள் ராமரின் கட்டளைகளை எதிர்பார்த்து சற்று விலகியே நின்றனர். வசிஷ்டர் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அறியக்கூடியவராதலால் அந்நிகழ்ச்சி தெய்வீக நாடகத்தின் ஒரு காட்சி என்று உணர்ந்தார். ஆகவே அவர் மௌனமாகவும் கலக்கமற்றும் நின்றிருந்தார். ராமச்சந்திரர் ஆழ்ந்த அமைதியுடன் பேச ஆரம்பித்தார். பரசுராமரே, நீர் ஒரு பிராமணர். என்னைப் போன்ற ஒரு க்ஷத்ரியனுக்கு நீங்கள் நான் பூஜிக்க வேண்டிய ஒரு தெய்வம். நீர் மதிப்பிற்குரிய விஸ்வாமித்திரரின் உறவினர். அப்படிப்பட்ட உயர்குலத்து அந்தணரை கொல்ல என் மனம் ஒப்பவில்லை. இப்புனிதமான வில்லை உம்மை நோக்கி தொடுப்பதும் நன்றன்று. நீரே இது தேவர்களின் ஆட்சிக்கு சொந்தமான பொருள் என்றும், இதை பிரயோகித்த விடங்களில் எதிரியும் நகரமும் கோட்டையும் தகர்ந்தனவென்றும், இதை எதிர்த்தவர் யாரெனினும் அவர்களுடைய பலத்தையும் செருக்கையும் அழித்துவிடும் என்றும் சொன்னீர். அவ்வாறிருப்பதனால் நான் அதை பயன்படாமல் செய்தொழிப்பது வீணான செயலன்றோ? ஆதலால் இரண்டில் ஒன்றை நீரே தேர்ந்தெடுத்து என்னிடம் சொல்வீர். நீங்கள் உங்கள் கால்களால் நடமாடுவதை தவிர்க்க இதை உபயோகிக்க வேண்டுமா, அல்லது உங்கள் தவ நோன்புகளினால் நீங்கள் எய்தியுள்ள பெரும் பேருலக பாக்கியங்களை அடையப்பெறாவண்ணம் நான் உங்களை தடுக்க வேண்டுமா என்றுரைத்தார். அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 8 இன்னும் வளருகின்றது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.
0: நேயர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறுகின்றது தெய்வத்தின் அருளுரை. பகவான் அவர்கள் 2009 ராமநவமியின் போது ஆற்றிய அருளுரையின் முதல் பாகத்தினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம்.
3: சக்கரை கண்ட தீபி ததிசாரமு கண்டன் பெம்பெக்கினர் தேனகம் அது நிச்சயமும் நோட்டனு பற்க பற்கலா அபத்தமே அனுப்பிச்சு நிச்சயமே சக்கரிதாலி மீறு.
0: ராமனின் பெயர் சர்க்கரையை விட இனிமையானது, தயிரை விட சுவையானது, தேனை விடவும் ருசியானது. நீங்கள் ராமனின் பெயரை உச்சரிக்க ஆரம்பித்த மாத்திரத்திலேயே பெயரின் அமுதமயமான இனிமையின் தனித்தன்மையை உணர்வீர்கள்.
3: கண்ட கண்டாந்தூமி.
0: பல தேசங்களிலும் புகழ் பெற்ற உயர்ந்தவர்களும் பிரசித்தி பெற்றவர்களும் உத்தமமானவர்களும் தோன்றிய உன்னதமான பூமி பாரத பூமி.
3: பாஸ்யாத்ய வீருள பாரதோரிஞ்சமரபூமி.
0: இங்கு வந்த வீராதி வீரர்களை விரட்டி அடித்த தேசப்பற்று மிகுந்த சீலர்கள் வாழ்ந்த யுத்த பூமி இது.
3: சங்கீத சாகித்ய சாஸ்திரீய வித்ய தந்து திசக்தி சூப்பின திவ்ய பூமி.
0: இசை, இலக்கியம் மற்றும் நுண்கலைகள் பலவற்றின் தெய்வீக ஆற்றலை உலகிற்கு எடுத்து உணர்த்திய தெய்வீகமான பூமி இது.
3: இது பரத பூமி அன்று ஜனம் ஒன்றி பரத பூமி யொக்க பாக்யம் காப்பாட பாஜ்யதந்தையும் இது பார்வ.
0: மாணவர்களே, பாரத பூமியில் பிறந்த உங்களின் தலையாய கடமை இந்த நாட்டின் மகோன்னத பெருமையை காப்பாற்ற பாடுபடுவதே ஆகும். யானைக்கு தன் பலத்தை பற்றியே தெரியாது. நிறைய பலம் இருந்தும் பாகனின் சொல்லை கேட்டு அதற்கு கீழ்படுகிறது. நெல் என்றால் நிற்கிறது, உட்கார் என்றால் உட்காருகிறது.
3: அட்டு பாரதியும் பாஸ்காரி
0: போலவே இக்காலங்களில் இந்தியர்களும் தங்களுடைய வலிமையை அறவே மறந்து மேலை நாட்டினரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்கள். பாரத நாட்டினர் பெரும் ஆற்றலும் வலிமையும் பெற்றுச் சிறந்தவர்கள்.
3: பக்தி பிரபத்தல் நீண்ட
0: பக்தி சரணாகதி என்னும் உன்னத நெறிகள் இவர்களுடைய இதயங்களில் நிரம்பி
3: இருக்கின்றன.
0: பிறந்தது முதல் இறைவனின் திருநாமத்தை உச்சரிக்காத குழந்தைகளே இந்த பாரத நாட்டில் கிடையாது. குழந்தைகளின் பெயர்கள் கூட இறைவனின் திருநாமங்களே ஆகும். அதனால் பெற்றோர்களுக்கும் இறைவனின் திருப்பெயரை உச்சரிக்கும் பாக்கியம் கிடைக்கிறது.
3: சின்ன குடிசை சின்ன ஆட்டு பெற்றுக்கொள்ள.
0: பக்தி சரணாகதி என்னும் உன்னத நெறிகள் இவர்களுடைய இதயங்களில் நிரம்பி இருக்கின்றன.
3: பாரதியும் பகவத்துக்கு நாம

0: சின்னஞ்சிறிய குடிசைகளில் கூட மூன்று கற்களை வைத்து அவற்றை மூன்று பொம்மைகளாக பாவித்து ராமன், லக்ஷ்மணன், சீதை என்று பூஜிப்பார்கள்.
1: டெம்பிள் குடிசைகள் காணி, பேருள் மாணவர்கள் காணி பாரததேசம்லோ ఎక్కడ కనిపించరు.
0: பாரததேசத்தில் கோவில் இல்லாத ஒரு சிறிய கிராமம் கூட இருக்காது. கடவுளின் பெயர் இல்லாத ஒரு மனிதனும் கிடையாது.
1: மதத்தினுடைய பாரத தேசமும் ஆத்தியாத்மிக மார்க்கமனந்து அபிவிருத்தி காட்சினது.
0: பாரத தேசம் அநாதி காலமாகவே ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறது.
1: லௌகிக பௌதிக மார்க்கம் எப்பொழுது பிரவேசம் செய்யாது.
0: உலகாயதமான வாழ்க்கைக்கு என்றுமே முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது.
1: அட்டி பாரதீயரு ஈனாடு இந்த க்ஷேமங்க உண்டாக்கி குரு காரணமோ பகவத்பக்தியே.
0: இன்றளவும் பாரத நாட்டினர் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு காரணம் பக்தியே ஆகும்.
1: மீத தேசம் அன்னைக்குடனும் அநேக அவஸ்தலுக்கு உரியை போய் அநேக கஷ்டமும் நஷ்டமும் துக்கமுக்கு உரியவுத்துனாரு.
0: மற்ற நாட்டினர்கள் பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கும் பாதிப்புகளுக்கும் வேறுபாடுகளுக்கும் ஆளாகி தவிக்கிறார்கள். ஆனால் பாரதியர்கள் எந்த பிரச்சனைகளையும் சந்திப்பதில்லை.
1: கொஞ்சம் ஆர்த்திக பரிஸ்தியிலிருந்து கொஞ்சம் ரோபடினப்பட்டே அவர் ஏதோ ரீதியா காலம் பகவத்து அற்புதம் சேர்த்துக்கொண்டே காலம் கழுத்து வசதி.
0: அவர்கள் பொருளாதார ரீதியில் வளமானவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இறைவனின் பொற்பாதக மலங்களில் தம் வாழ்வை சமர்ப்பித்து மன நிறைவுடன் வாழ்கிறார்கள்.
1: பிரதி ஒக்கருக்குடனும் பாரதியும் ஆத்ம விசுவாசம் கருகிறேன்.
0: ஒவ்வொரு பாரதியனுக்கும் தன்னம்பிக்கை இருக்கிறது.
1: காணி மீத வஸ்துவல் பெயரா உத்தியோகங்கள் பெயரா ஆஸ்துல பெயரா ஆதார வாழ்க்காது.
0: இந்தியர்கள் உத்தியோகம், பதவி, சொத்து, செல்வம் போன்றவற்றின் அடிப்படையில் வாழ்வதில்லை. ஆனாலும் அவர்கள் தன்னம்பிக்கையில் வேரூன்றி இருப்பதால் மிக்க மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள்.
1: இன்னி கஷ்டம் வச்சினப்படி பஸ்தைனா உண்டி தீபாரோ துவாரதீபாரோ முந்து குச்சரி சதிவி பாஸ் அய்யி எந்தோ முந்துக்கு வச்சாரு.
0: எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வருந்துவதில்லை. ஏழைகளுக்கு உணவு பற்றாக்குறைதான். ஆனாலும் தெரு விளக்கில் படித்து கூட வாழ்வில் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எளிய வாழ்வையே வாழ்ந்து பாரதியர்கள் அதாவது இந்தியர்கள் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள்.
1: இட்டி பாரதியர்களுக்கோ லௌகிகமோ பௌத்திகமோ ஏவிதங்க தெரிஞ்சுது.
0: இப்படிப்பட்ட பாரதியர்களுக்கு உலகாயதமான வாழ்க்கையை பற்றி எப்படி புரிந்து கொள்ள முடியும்?
1: ஆத்மவிசுவாசமோ
0: எல்லாவற்றிற்கும் அவர்களது தன்னம்பிக்கையே அடிப்படை.
1: ஆத்மாராமனுக்கே தெரிசுனோ
0: தங்கள் இதயத்திற்குள் உரையும் ஆத்மாராமனுக்கு எல்லாம் தெரியும்.
1: ராமன் அண்டே ஏதோ ஒரு ரூபம் காரி, கிருஷ்ணன் அண்டே ஒரு ரூபம் காரி அதுக்காக
0: அவர்கள் ராமன் வெறும் மனிதன் தான் என்றோ கிருஷ்ணன் வெறும் மனிதன் தான் என்றோ கருதியதே இல்லை.
1: அவன் கூடவும் புட்டில் ரூபம்
0: அவை யாவும் பிறவி எடுத்த வடிவங்களே.
1: காணி பெற்ற ரூபமும்
0: ஆனால் உண்மையான வடிவங்கள் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளன. அவர்கள் இதயத்திற்குள் எழுதி பார்த்திருக்கும் இறைவனையே எல்லாவற்றிற்கும் நம்பி வாழ்ந்தார்கள்.
1: இன்னி கஷ்டம்லைனா இந்த நஷ்டம்லைனா இந்த துக்கம்லைனா கூட பலிச்சுக்கொணி சகிச்சுக்கொணி அறிஞ்சுக்கிட்டு வச்சாரு.
0: இவ்விதமான மனப்பான்மை காரணமாகவே அவர்கள் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் எவ்வித துக்கங்கள் வந்தாலும் எவ்விதமான பாதிப்புகள் வந்தாலும் மனமகிழ்வுடன் வாழ்ந்தார்கள்.
1: சுகதுக்கே சமய கூட்டு
0: ஏற்றத்தாழ்வுகள் சுகதுக்கங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இருக்க முடியாது.
1: துக்கம் ஓஹோ இது நான் சுகம் கோசமே வச்சிருந்தி அது பாவிச்சு.
0: துன்பம் வந்தாலும் கூட இது வாழ்வில் ஒரு நன்மையைத்தான் வழங்கப் போகிறது என்று நம்பிக்கை கொண்டார்கள்.
1: அட்டி உத்தம பாவமும் சேர்த்தாலே பாரதியும் உத்தம ஸ்தித்திக்கு நாகரிகம்.
0: இந்த உன்னதமான மனப்பக்குவத்தால் தான்

0: இந்தியர்கள் வாழ்வில் உன்னதமான நிலையை அடைய முடிந்தது.
1: பாம்பு வீசினா, திவஸ் வச்சினா, ஏர்பிளைன் பண்ணா, இந்த விளையாடும் ஆதாரப்பட வேண்டியவர்.
0: குண்டு வீச்சுக்களாலும் நதிகளின் வெள்ளத்தாலும் புயலாலும் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட அஞ்சாமல் இறைவனையே நம்பி வாழ்ந்தார்கள்.
1: இத்தெய்வம் பெயர் ஆதாரப்பட ஏராட்டிக்குடனோ நஷ்டமோ கஷ்டமோ கருவது.
0: தெய்வ பக்தியின் அடிப்படையில் வாழ்ந்தால் எந்த காலத்திலும் எந்த துன்பமும் பாதிக்காது. இன்ப துன்பங்கள் வரும் போகும், வரும் போகும். இவை யாவும் தற்காலிகமானவையே. பிறந்தவர்கள் அனைவரும் என்றாவது ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும்.
1: பிரதி வஸ்து கூடனும்,
0: எந்த ஒரு பொருளுமே நிலைத்து இருப்பதில்லை.
1: ஒக்கடி மாத்தமே சத்தியமும்.
0: ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த உலகில் நிலைத்து நிற்பது.
1: மோட்சமணி, சொர்க்கமணி, வைகுண்டமணி அனுகுண்டாது, இவன்னே சாஸ்திரம் காது.
0: மக்கள் வைகுண்டம், மோட்சம், மீட்சி அடைவது ஆகியவைகள்தான் சாஸ்வதமானவை என்று நம்புகிறார்கள். ஆனால் அது உண்மையில்லை.
1: ஆத்மா ஒக்கடியே சத்தியமும்.
0: ஆத்மா ஒன்றே உண்மையானது.
1: பிரபஞ்சம் என் நிரூபம் சூச்சப்படுகிறேன். மனக்கு உண்மதி சாஸ்வதமே.
0: உலகில் எத்தனையோ பொருட்களை நாம் பார்க்கிறோம், ஆனால் ஆத்மா ஒன்று மட்டும்தான் அழியாதது. நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.